0: கணி. தப்பி குறிக்கு கமி பித்தகங்கத்தியா மகச்சு கம்மாய் கிசு புல்லு அண்ணுகா புல்லு மகோ கிசு அட்டு பித்தகங்கத்தியாத்துக்கு கம்மின தகங்கி தோலு நிகு அல்லான் ஐசகிச்சாட்டுமிச்சாட்டுமட்டும் குக்கிவுட்டிங்க சொக்குவதுக நுட்டாமினியாக இந்த சரிவு கசி யும்மன் ஐதாட்டு நாங்க ஐசரா சுழசுமையுகளோ கிசு கிசுமி நம்மினி பிதவசுமங்கிச்சாட்டு தேமேலுங்களோசுமையும்
1: உப்பலுங்கத்தவசமப்பலுங்கிச்சாட்டுசி இமேல் இமேலாட்டு டிக்கிலாட்டுசி இமே இமே
0: நூட்டோலாலத்து
1: மாண்ண இன்னவுலத்தில் இல இல குலுகிலோட்டு தப்பாக நீட்டிலுக்கு வாட்டியாவு கல்லவுலகளோட்டிலுக்கு தமன்ன சில்லுன்ன கத்தலோட்டு சாயோ இலங்காக
0: தேமெச்சு வளசுமையும் தைக்கு அங்கையொக்காவு தேவ இது மிகசிமல்லாகி கட்டிக்கு கணுட்டு இன்னாங்க தைக்கு இலி நிறுத்தி வளசுமும் மட்டும் அச்சுவா குவேனக் பலோ சுமகளோங்கள் இசை சுமணி கட் தப்பிக்கணும் கவிச்சுமே சுட்ட கண்ணுயில் ஒட்டு காஞ்சும் கிச்சாட்டுனே அம்மல் ஓமையோ கச்சியாலோ சுமம்ம தப்பின்னா கல்ல மீத கணித்து குழு கண்ணு சவுளுட்டு அது தப்பாக கவிச்சுங்கட்டானு அம்மல் துட்டுலையாக கொட்டதில்லுவோ அது தப்பாக சுட்டு கட்டலோ
1: சுமம்மட்டா
0: சேமெத்துலோ சுமையும்
1: தமன்னையில் கவிச கொட்டாசி மம்மா தாபுங்களும் நம்ம தாபுங்கத்திட்டோசி மகில் லுசி எக்காவு மையசி நுனிக்காக தொட்டிட்டோ லுசி தமன்னா பிபால கொட்டோசி மாநம கனூஜிசி மாவியோ
0: தைச்சு மணி தேமா சிவுள்ள பாமி தப்பிக்கும் கட்டி கட்டி மாதிரி கட்டித்தவளோசம் கடிச்சுமே அம்மக்கோல அங்கே ஜொக்காவோ மட்டும் சொல்லி 1999 கொட்டிலுக்கோ ஆகே சூட்டிலுக்கோ உமையக்கு தப்பி உங்க எவ்வளோ சுமகட்டா கண்ணுவிலோ சுமங்கிட்டு அட்டோ இதை சேமனோ சுமங்கிச்சுகளோ நமக்கோ தக்குள்ளுகு மக்குவாலு இலகிலோ தப்பு இலுமிங்கி தக்குயர் தக்குயர் சுமல்லுகு குபேனத்தியாலோ சுமையுரே சுமனு தப்பு இவங்கிட்ட கிங்குனிங்க குட்டேமா தூயசி கோங்க பிள்ளையோ அகும ஓ நாளத்து தப்பி இவங்கிட்ட கண்டிதாசு ஏ கிங்குனிங்க பிங்க சாத்துட்டு தப்பி இவங்கிட்டி மலத்து அங்க குக்கியாச்சும் சிவசும் அட்டமான மிச்சின்னு தப்பி உங்கத்தவுக்கன் தக்கு இனி சில கத்துட்டு தேமெட்டு லோசம் வரும் இதை தேன் சிவுள்ள கோயோ கோசு கோயக தேய்ச்சி மனுஷன் தப்பி உங்கத்தவு அழகு கட்ட அஜுசுமே இதை லோசம் வரும் மானிமியூட்டவங்க செய்ய தானியம் பழம் தென்ன தப்பாவங்க கட்டவு லோசம் வரும் 1999 கொடுத்துருக்கும் ஏ கிங்குனிங்க தப்பி உங்க கண்டிப்பாக லோசம் வரும் ஏ அதாட்ட கடப்பட்டு வளர்த்துருக்கும் ஏ அண்ணா கழி இன்னும்